பிரதி அவநாசி பிரம்மன்மே ராகவமான கித்து பிரேத்த ஆக்தபிர நகச்சு கோயசரம் நரந்தரிக்கோ சோயே அப்பே பின்ன அப்பே தன கேர்கம் இருக ஹிர்ஸ்வஜான பார் பிரம் பரமேஸ்வர கோபிந்த கிருப்பானி தாந்தியால் சம்சா திரைக்கி சரணி பாவ நான கேமனி அந்தராவு மனசா பூர்ண சரண ஜோ ஜோ கிருப்பாயா சோயி ஹோக ஹரண பரணாக்கா நேத்திர போர்த்திஸ்கா மந்திரனா ஜான ஹோர அனந்தரம் மங்கள் சஜா கேசர தோசனி கர்த்தா கே ராஜ் மே ராஜோக மே ஜோகி தமத் விசர்கேஸ் மே போகி தியாயே தியாய பக்தா சுகபாயா நான திசுபிரக்கா கிரந்தன பாயா ஜா கீலீலா கீ வந்தனாய சகல் தேவாரே அவகாய பிதா கஜன்ம கா ஜான போ சகல பரோஹி அப்பன சூத சுமத் கியான் தியான் ஜந்த ஜந்தாசு நாம் தியா வேச குணமே ஜா கோ பரம

நமோ சர்வதேசே நமோ சர்வபேசே நமோ ராஜராஜே நமோ சாரு சாரே நமோ சாஹு சாஹே நமோ மாஹு மாஹே நமோ கீத கீதே நமோ பிரீத பிரீத்தே நமோ ரோக ரோக்கே நமோ சோக சோக்கே நமோ சர்வரோகே நமோ சர்வபோகே நமோ சர்வஜீதங் நமோ சர்வபீதங் நமோ சர்வஜானங் நமோ பரமதானங் நமோ சர்வமந்திரங் நமோ சர்வஜந்திரங் நமோ சர்வத்ரிசங் நமோ சர்வக்ரிசங் நமோ சர்வரங்கே திருப்பங்கீனங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜ பீஜே

சென்று துர்க்காப்பாய் சாடியில பகண்டா நாம் லைய ஜாயத்திருந்தா மஹல்லா பஹலா மானுஸ் காணி மான்.